அவர் அனல் அநாத கியாத்தரேக நேச சூர தேன தரு ஃபல் ஃபுல் தியா சொர்ணார் சப்த சமுந்தர் கே தாரோ திரு பவன் ஜாத தாரோ